வாழ்க்கையில் குரு பெயர்களான் பேரன் பேரு உடுடுறாவ சட்டப்பா வைக்கலோ பச கரையாய்.